0: கன்னிமாரே
1: நான் புலம்புறது கேக்குதா, நான் புலம்புறது கேக்குதா, நான் புலம்புறது கேக்குதா, நான் புலம்புறது கேக்குதா.